0: எனக்கு இது கிடைக்குமா?
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

முடிச்சிடலாமா?

0: என்ன
1: தெரியலையா, நான் உங்களை அடிச்சிருக்கேன்.
0: அடிச்சிருக்கியா? எப்பமா?
1: நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம்.
0: நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.
1: அது புடுங்க ஐயா, அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமாறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்.
0: அப்ப கூட டியூட்டிக்கு போயிருந்தேன். மாமூல் கேட்டேன், அஞ்சு ரூபாய்தான். அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்கப்பான்னு பேச்சு வாக்கல அவன்டையும் மாமூலு கேட்டேன், ரெண்டு ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா
2: எடுத்தேம்பாரு ஓட்டம்.
0: மார்க்கெட்டு கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன உள்ளடா, அப்படி ஓடியும் சாட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவில கத்திய கத்தி இங்கிட்டு வந்துருச்சு.
1: அப்புறம் என்னாச்சு?
0: அப்புறம் என்ன, உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டி அவே விளாவில விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்து கந்தேன் கத்தி குத்து கந்தேன்னு பேமஸ் ஆனா. ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்காம்பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் பேமஸ் ரவுடி ஆன பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடையை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கந்தே அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சாரித்திரம் இருக்கும் போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு பேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு, இப்ப ஓம் பொழப்பு தப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: என்னத்த ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு, காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான், ஃபீல்டுல நிக்க முடியலையே.
0: ஐ சீ, அது
1: ஜீன்ஸ் கேக்கலாம் பிளேட போட்டா ஆல்ரெடி கிங் ஜீன்ஸோட வராங்க, கேட்டா பேஷன் ரானுங்க. அட புல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சும் போய் ஏடிஎம்ல போட்டா அது பின் நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும்.
0: ஆகணும்டா, ஆகணும்.
1: அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்குலயே நச்சுன்னு குத்துவனா, பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடி வருவேன்ல.
0: ஏய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற?
1: நீங்க ரொம்ப ராசியான ஆளு ஏட்டையா.
0: அப்ப நான் உனக்கு கேக்குறேன், நான் வந்து அடி வாங்கினா ஏட்டையா காண்டி என்ன செய்வே? நீ
1: உத்திக்கு இருக்கிற வீடா, சொந்த வீடா
0: வைக்கிறேன். நல்ல வேண்டா, அப்ப இங்க வச்சு அடிக்க வேண்டாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு கும்மு கும்மு கும்மு கும்மு நெரிச்சாருவில்ல.
1: வேணாம், அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகும்ல.
3: கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கிடைக்காம இங்க வந்து செட்டில் ஆயிருக்காரு. எவ்வளவுடா தைரியம் உனக்கு? என்ன அம்மா அம்மா?
0: சும்மா
4: ஏ
3: என்ன
0: அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர கால கையோட போயிருக்கும். நீ ஏன் தேவையில்லாம யூ டர்ன் பண்ணி டேபிள் நொறுக்கி என் மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி?
3: உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா? அத ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துறேன்.
0: மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் குட்டி வந்து வச்சுக்கிறவனே.
4: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: நில்லடி அபிராமி நில்லடி உண்ணா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்றேன் மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
0: கரெக்டா கணக்கு பண்றா இருந்தா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
3: வணக்கங்க.
0: பி காம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம் காமுக்கு என்னத்த குடுக்க போறானுங்க?
3: மந்திர் அச்சேனா?
4: ஆஜி மந்திர் பாஸ் சுந்தர் ஹேனா?
0: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
4: நமஸ்தே.
0: பிஸ்தே.
4: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுன?
0: கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
4: நகி பேட்டா?
0: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
3: ஓ கோண,
0: யாரு அவரா? அவரு
5: நல்லாரு நல்லாரு. நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
3: அச்சா வேணு சாஸ்திரி.
0: ஆமா ஆமா.
4: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே பண்டிட் சாஹியே. பூஜா கரானா ஹே? பூஜா
0: பூஜா கரானாகே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்ஷே, திருநாகர்ஷே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
3: கேட்டு வந்துடுறேன்.
0: எம்கா மானியே இன்னைக்கு இருக்கு உனக்கு.
3: என்ன?
0: உன்கிட்ட ஏதோ பேசணுமா?
4: நமஸ்தே.
3: நமஸ்தே.
4: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்ல ஹே.
0: மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க நான் கோயில்ல. பேச.
4: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே தோ மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
5: அச்சா ஆப் ஹமாரே டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
4: ஆப் அச்சி தரஹ ஹிந்தி போல்தே ஹே?
5: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி தேரி ஜன்மதின் ஹே?
4: ஹாம்.
5: கியா நாம் தேரா?
4: முஸ்கான்.
5: முஸ்கானா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கே நட்சத்திர கியா ஹே?
6: ஸ்டார் இஸ் பூசம்.
5: ஓ பூசம், வெரி குட் ஸ்டார். ஷீல் பிகம் வெரி பிக் ஹீரோயின். தூ தோ ஐஷர் ராய் பன் ஜாயேகி.
6: பேட்டா வாட்ஸ் தி நேம் ஆஃப் தி டெம்பிள்?
5: யே தோ ஷாச்சினா டெம்பிள் ஹே.
6: Who is the main god?
5: Lord Shiva.
6: Yeah, acha acha.
5: Acha chaliye puja karwa denge. Hey, wo kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell mar bell. Chaliye aap chaliye.
0: Ella muliyum pesra?
5: Yaar ivalla ivanga vadanattla vandirukanga. Ee mandir ka bada pandit hai Venu Shastri ji.
3: Venu Shastri ka?
5: Haan ji.
4: Ye ladka kaun hai?
5: Ye hamara mandir ka bell boy hai.
4: பெல் பாய்?
5: ஹாஂ ஜி.
4: ஏ தோ பேட் பாய் ஹே.
5: இன்ன பத்தியா வாட் ஏதோ சொல்லிருக்கான்
3: அவன். ஐ பூஜா கரेंगे.
0: பேட் பாயா? என்ன பேட் பாயின்னு போறாளே அப்படினா என்ன?
5: அதாவது இந்த உலகத்திலேயே ஒண்ண மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கறாங்க.

0: என்னங்க
1: ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறுறாங்க?
2: சரியா வரும்
1: சொல்லுங்க சார்.
2: பங்காட்டோனா ஒரு ஆட்டோல பத்து பேர் ஏறுவாங்க.
1: சரி,
2: முதல்ல ஒன்பது பேர் ஏறினாரு, அவங்க கிட்ட காசை மொத்தமா வாங்கி பங்கு பிரிச்சு பத்தாவது ஏறாம்பாரு, அவங்க கிட்ட பாதி பங்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான்
1: பங்காட்டோ. என்னது, ஒன்பது பேர்ட்டையும் காசை பூரா வாங்கி பங்கு விரிச்சு பத்தாவது பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. இருக்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேசார், உள்ள எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாம் இருக்கீங்க, நான் பத்தாவது லாரி பணத்தை வாங்கிறேங்க.
2: ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாவதான் ஏறிக்காரு, பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவது நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு.
1: ஐயோ ரொம்ப ஏத்திக்கிறேங்க.
3: போன வாரம் பொட்டாட்டி மணியில எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறுங்கிறக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு,
1: அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கட்டும், ஜெய்யோ மனுஷன் அந்த ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நீ பாருங்க, அப்படி இங்க அம்மா நீ பாருங்க, பாரு பாரு பாரு பாரு பாரு பாரு, இறக்க இறக்க இறக்க இறக்க இறக்க, ஆயா ஆயா வா வா, ஒன்னு ரெண்டு காசு கொடு, காசு கொடு, நல்ல காசு கொடு, நல்ல காசு கொடு. ஆ ஆ போ போ போ போ போ போ போ போ போ, ரைட்
3: மடிமலை
1: பங்கப்பிரி பங்கப்பிரி மணி ஆகி போச்சு. பங்கப்பிரி
3: என்ன பங்கு?
1: என்ன பங்கா? என்ன ஆட்டோ இது?
3: சேர் ஆட்டோ.
1: சேர் ஆட்டோ அண்ணா,
3: நீ தான் சொல்ல.
1: நான் சொல்லவா? ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்கிட்ட பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு பத்தாவது ஏறவனுக்கு சரி பாஜா கொடுக்கறதுக்கு தான் சேர் ஆட்டோ. எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கிட்ட டீல் ஆகுற காச குடியா என் ஜீன்ஸ்.
3: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு வேங்கல நாயை விட கேவலமா லோ லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள.
1: உள்ள என்ன
3: போடா உள்ள?
1: என்ன லாக்கப்புள்ள போடா
3: போடா போடா.
1: ஐயோ இந்த அவசப்படுறானே.
3: நான் உன்னை விட்டா தரடா கடப்பாரியா. ஏய் கொல்லாம ஓட மாட்டே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது? உங்களை எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ், அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்க கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா, அப்பா ஈபில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டா மேட்டர்னா அதாகப்பட்ட எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டியிருக்கா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேன்னா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன
0: விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ்,
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டி நட்டேங்க, உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க?
1: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு குடுக்கறேன்.
0: நினைச்சேன். நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
0: நிஜமா ஆண்டி?

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கலையா இருக்கீங்க.
2: வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்து பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு முடிச்ச கேட்டுப்போங்க.
2: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க. ஒரு சம்பவம் தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல?
2: ஆமாங்க.
0: அத அடிப்பக்கமா திருப்பி
2: சரிங்க,
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
2: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
2: சரிங்க.
0: ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
2: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு ஒரு நீளமான கேரட் அதையும் பொடிப்பொடியா நறுக்கி
2: சரிங்க,
0: அப்படியே மேலாப்புல பரபரப்பா தூவி விட்டு
2: சரிங்க,
0: ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
2: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
2: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு
2: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி மேலாப்புல மடிச்சு கம கம கம ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
2: சரிங்க.
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
1: ஊத்தப்பம் வேற என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
2: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
1: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல
0: போறே. என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
2: இல்லனே கேரட், நெய், மிளகா பொடி,
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
1: நான் சொல்லனால நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்கே எப்படி இங்க இருந்து அங்க கேட்க?
2: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்ட்ட புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம். போடா, கேன்சல்றா.
1: கேன்சல் ஆன ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல
0: போறே.
1: என்னடா
0: நடக்குது இங்க?
1: என்ன என்ன நொன்னு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்கன்னு நாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்க தகர்த்தாக்கி பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா? புடி பில்ல
0: அப்படிங்களா? உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு
1: வந்தவங்க வரவ நட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்டுறது காசு வேணும்ல? அதான் வாங்க வாங்க. என்ன
0: ஹோட்டல் தானடா அது?
1: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் உள்ள வர சொன்னது? வெளியே போய் படிச்சு பாரு. தெரியும் இப்போ
0: துபாகூரா?
1: என்ன

0: என்னப்பா கால் இப்படி இருக்க?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார. கர்புரு கர்புருன்னு.
0: உள்ளே கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதோட பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது?
2: அதுவா டாக்டர், அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வர வர, இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
0: எஸ், உள்ளே ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் வருது.
2: ஐயோ, அது என் பேஜர்.
0: பேஜர்?
2: ஆமா டாக்டர், நாலு நாளா காணோம் தேடிட்டு இருக்கேன். இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துடக்கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட. ராஸ்கல், தலகால பிரியம் ஆடாதடா. என்ன, ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்ட்.

0: நான் வந்திருக்கேன் செல்வரோஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வராஜ் கிதர்
1: பார்க்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியல.
1: வெளியே போயிருக்கார் சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாமா.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருண் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீ வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவ கத்தியில?
1: ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு எம் மூஞ்சி தான் கிடைச்சதா உங்களுக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். உட்கார்.
0: ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு விட்டடு விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு. மூஞ்சி போன வராதையா?
1: அதெல்லாம்
0: சொன்ன கேளு.
1: அதெல்லாம் ஒண்ணு ஆள் சார். சார் நீங்க வாங்க சார்.
0: உன்னை கையெடுத்து நான் கூப்பிடுறேன். விட்டடு விட்டடு.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணுமப்பா முருகா ஞான பண்டிதா. வாடா மின்னலே. கண்ணம்மா பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னு மாதிரி இருந்துட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுகளையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம் தான். சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையுதே, நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
2: அடிப்பாங்க.

0: இப்ப எப்படி இருக்கு?
1: அதே மாதிரி தான் இருக்கு.
0: இது எத்தனை சொல்லுங்க?
1: ஒண்ணு.
0: இல்ல நான் ரெண்டு பேர்ல காட்ட, நீங்க ஒண்ணு சொல்றீங்க.
1: எனக்கு எல்லாமே பாதியா தான் தெரியுது சிஸ்டர்.
0: கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணிருக்கு.
2: ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? நான் விஷம் குடிச்சு வயித்த வழியில வந்து அட்மிட் ஆனேன். எனக்கு ஏன் நர்ஸ் வலது கண்ணில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க நீங்க?
3: நர்ஸ் கண்ணு சரியா தெரியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வந்தா வயித்துல ஆபரேஷன் பண்ணிட்டீ.
0: சாரி சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, ஆபரேஷனை மாத்தி போயிட்டா
4: டாக்டர். சின்ன தப்பு.
2: சப்போஸ் அந்த ஆள் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்காக வந்து அட்மிட் ஆயிருந்தா ஏ கதி என்ன ஆயிருக்கும்? யாரு அந்த டாக்டர்?
4: பேராண்டி, பேராண்டி.
2: ஏய் டாக்டர் எங்க?
0: அங்க
2: அங்க.
0: ஒழுங்கா சாப்பிடு, இல்ல அந்த ஒத்த கண்ணுகிட்ட புடிச்சு குடுத்துருவேன்.
2: அசிங்கமா போச்சு. எனக்கு வலது கண்ணில் ஆபரேஷன்
5: பண்ணீங்க.
2: நீங்க இப்பதான் பிளஸ் டூவே பாஸ் பண்றீங்களா?
3: சாரி, இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத. நான் ஒரு பைய வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீ ஒரு ஐய வச்சு அட்ஜஸ்ட்
2: பண்ணிக்கோயர். நீங்க ஒரே ஒரு காலை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா?
3: ஏன் கேக்குற?
2: சும்மாதான் கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா?
1: போலி டாக்டருக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன். என்ன பாட்டி கருப்பா உட்கார்ந்து டேடி தானே?
6: மை சன், உனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஊர் கண்ணை திறந்துட்டேன், நானும் திருந்திட்டேன். என் நிலத்தெல்லாம் ஏழு விவசாயிகள் கொடுத்துட்டேன். அம்மா ராஜா, எனக்கு ஒரு ஆசை, உன் கூட சேர்ந்து ஒரு கலர் போட்டோ எடுத்துக்கலாமா?
1: அதுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் விழுவ. பரவாயில்லையா?
6: சும்மாரா, விளையாடாத. இத பாரு ராஜா, நானும் உன் கூட சேர்ந்து கிராமம் கிராமமும் பிரச்சாரம் பண்ணலாம்னு இருக்கேன்.
4: மகன் திருந்திட்டா?

ஜக்கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன் டன் கடி டன்.

ஓடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும். போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு. நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, கத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான்.

0: வாடகை
1: மாலனி மாலனி பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன் என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாலனி மாலனி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான் சும்மா என்னடா அது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானு சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன் என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன் மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர் உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்
2: ஆமாங்க இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க
3: ரொம்ப தேங்க்ஸ்

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

முடிச்சிடலாமா?

பண்றோம்

கண் ஜாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கண் ஜாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம்.

பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறான். பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறான்.

0: அட நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாராபுரம் தாம்பரம் உன் தலையில கனகாம்பரம்,
1: தாம்பரம் சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம்,
0: அடி தாராபுரம் தாம்பரம்.

0: ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான்மை காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

0: நீயா?
1: நானா திருடல துரை, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னான்.
0: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
1: நல்ல தம்பி.
0: நல்ல தம்பி,

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா திரும்பப்படுறோம் எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

கேட்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன்?

0: ஏப்பா
1: சொல்லுங்க சார்.
0: நல்ல பிள்ளையார் படம் ஒண்ணு குடு, அதையாச்சும் வச்சு கும்பிடுவோம்.
1: சார் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அங்க பாருங்க சார், முருகன பக்கத்துல வள்ளி தெய்வானையோட சும்மா ஜக ஜக ஜகன்னு ஜொலிக்கிறாரு. அதை வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அதை விட்டுட்டு கட்ட பிரம்மச்சாரி பிள்ளையாரு, அவரை வாங்கிட்டு போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி.
0: நம்மளுக்கு கல்யாணம் ஆகாத மேற்று கழிவுகம் பூரா தெரிஞ்சு போச்சையா, குத்துமதிப்பாவே கண்டுபிடிக்கிறா. எனக்கு எந்த படமும் வேணாம்டா. போட்டவளையும் போன்லயும் வந்தவன் நேரில் இருந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அவன் தானா இவன், எதுக்கு செக் பண்ணி பாப்போம். என்ன தெரியுதா, என்ன தெரியுதா சார் உங்களுக்கு, நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்கோமே. நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிருக்கோம்ல சார். என்ன சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி முடிக்கிறான் சார். என்ன தெரியுதா, வாயில புண்ணா பாந்தி வருதா. என்னைய குலையா கொண்டு தெருத்தவா கிறுக்கு பிடிச்சு ஓட விட்டுருக்காடையா. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது. ஒரே மாதிரி உலகத்துல ஏழு பேர் இருப்பாங்களாம், அதுல ரெண்டாவது ஆளையும் பாத்துட்டேன். இன்னும் அஞ்சு பேர் எங்கிட்டு இருக்காங்களோ, என்ன ரூபத்துல இருக்காங்களோ. ஐயா உங்களை பார்த்த சந்தோஷத்தை ரெண்டு பேரும் டீய குடிச்சு கொண்டாடுவோம். வாங்க, அட வாய் தான் பேச முடியாது, ஒரு வாய் டீ குடியா குடிக்க முடியாது. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வாயில புள்ள வந்துட்டு இருக்கு ராஜ்கல், மரியாதை உட்காந்துருக்கீங்க, உட்காந்து சார், உட்காந்து சார். யோ நல்லா பேசலாம், ரெண்டு டீ போடியா சார். உங்களுக்கு கண்ணு தெரியாம இருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் சார். ஊமேன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால்தான் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மணிய மணிய பாக்குறீங்க, ரொம்ப அவசரமோ? யோ சீக்கிரம் போடியா சார், போகணும்
2: சார்.
0: என்ன அவன் குரல் கேக்குது, நான் ஒரு மடைய, இவர் தான் ஊமியாச்சே. என்ன பார்த்தாலும் அவன் நனவுலே வாழ்ந்துகிட்டு இருக்கனப்பா
2: சார்.
0: மறுபடியும் அதே குரல் கேக்குது, ஒருவேளை ரேடியாவில இருந்து வருமோ
2: சார்.
0: அவன் தான் கூப்பிடுறான், ரேடியாக்குள்ள இருந்து கூப்பிடுறான். என்ன என்ன,
3: யோ என்ன, ரேடியோ ரிப்பேரியா?
0: ரேடியா ரிப்பேரா? அப்ப சார் சார்னு எங்க இருந்து வருது
2: சார்? சார்
0: ஆ வாய் அசைது, வாய் அசைது
2: சார். சார் சார்
0: இங்க இருந்தா கேக்குது, இங்க இருந்தா கேக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீல்ல.
2: பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான், அறிவில்ல உனக்கு.
0: சரிப்பா பேசாமே ஏன் இருந்தேன்?

0: தினமும் ஒரு மணி நேரம் நான் மௌன விரதம். சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான்.
1: உனக்கு
0: சின்ன வயசுல? அப்ப எங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்களா, என் பையனுக்கு நல்லா பேச்சு வந்ததுன்னா தினம் தினம் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க வைக்கிறேன்னு பேச்சு அம்மனுக்கு. அதனால 9 to 10 வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக வாட்ச் உங்ககிட்ட காமிச்சா, அதை நீ வாட்ச் பண்ணாம அதை புடிச்சு அமைக்கிட்டு மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல்.
1: அந்த டைத்துக்குள்ளதான் வந்து நான் திக்கிறேனா? அது உன் டைம் இல்லப்பா, ஏன் டயம்?
0: இந்த டீ
1: எனக்கு. டீ வேணாம்.
0: எனக்கும் வேணாம்.
1: எனக்கு காசு மிச்சம்.
0: டீக்கும் கிளாஸுக்கு நீயே காசு கொடுத்துரு. குடுறா, தேடிட்டு இருக்காத, குடு.
1: வேற சில்லற இல்லையே, 100 தலால இருக்கு. இந்தாப்பா மிச்சத்தை
0: மிச்சக்காரனுக்கு போடு.
2: ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் பத்தம் இல்லையோ, உங்ககிட்ட சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல.
1: படுத்துறாயா? படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு.
0: தொங்கு, தொங்குடா.

0: என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அதை போய் உங்க பிள்ளையாண்ணன் கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்த ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாரு. அவரு அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு அந்த டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களாலதான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரில இருக்க நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? ஹாய், மாதவாவுக்கு செல்லாவைதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர் கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர் கிட்ட கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

எழுத்தில்லாமல் ஒரு எழுத்தில்லாமல் விழி பாடல் ஆயிரம் பாட, ஒரு கிளையில்லாமல் பசும் இலையில்லாமல் வண்ணப்பூ மலர்ந்ததோ ஆட, இடையில் பாதி நடையில் பாதி கொஞ்ச இதழின் ஓரம் மதுவில் சாரம் நெஞ்ச

வாழும் காலமெனும் நூறு ஆண்டுகளும் ஏழை காதலன் நெஞ்சம் ஒரு சீத கமலமென சிரித்து நடக்கும் இவள் பாத கமலங்களில் தஞ்சம். உனது பாதை எனது பார்வை செல்ல உருகும் நேரம் விரகம் என்ன சொல்ல.

0: ஏண்டா அரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்குறதுக்கு அரியானாக்கே போகணுமா?
1: நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே,
0: அவ்வளவு வசதி பண்ணிட்டாங்களா?
1: அவ்வளவு 500 தள்ள
2: சிங்காரம் அவசரமா ஒன்னதாம தேடிட்டு வரேன்.
0: எதுக்கு
2: சேவிங் பண்ணதா?
0: சொல்றான்
1: யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு.
2: ஏன் சேவிங் பண்ண?
0: சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா
1: என்னடி பண்ணிட்டு இருக்க
3: என் தலையெழுத்து கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்க.
0: கிழிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு போனதெல்லாம் கட்டக்கூடாது.

0: இந்த கட்டு போறது பட்டு போடவை பாரின் போடவைதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டில் இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டி ஆண்டா பொட்டி, தூக்கி தூர போட.
1: என்ன
2: விஷயம் சொல்லுங்க?
0: அது ஏன் லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சு?
2: கடவுள் கண்ணு திறந்துட்டாங்க.
0: கடவுள் கண்ணு திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சு.
1: என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க?
0: கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல, இந்த ஊர் என்ன
1: விளையாடு
0: என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்யோ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா.
1: அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம்.
0: பிச்சைக்காரன் நாய், கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா.
1: சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே?
0: ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன? ஒரே ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீ லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி?
1: நீங்கதான்.
0: ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க.
2: ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க.
0: ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உன் உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க.
2: ஞாபகம் வந்துடுச்சு.
0: எங்க?
2: வீட்டுக்குள்ளதான்
0: எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி, எவனாவது சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கத்தி வாங்க கூட எங்கிட்ட காசு இல்லையே. அடவா, ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ.
3: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பட

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயக்கிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி,
1: மாலினி, மாலினி, மாலினி, என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சொல்றீங்க?
0: ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா?
1: இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
0: ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே.
1: சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க?
0: இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன்.
1: அப்ப நான் வரேன்.
0: இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா?
1: என்னது
0: இரு இரு, நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி.
1: அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டார.
0: அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா.
1: இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: எதுலதான் குறைச்சல்? மாலினி, ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு, ஆஹா, நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற.
1: அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க.
0: பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே. மாலினி, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி பிளீஸ் பிளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க.
1: நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன்.
0: செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற உயரத்துக்கு போனோமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போனோமா?
1: வேண்டாம்.
0: ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ.
1: இங்க வாங்க.
0: இது என்ன உலக்க?
1: கொஞ்சம் முழுகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டறேன்.
0: நான் மிளகா தூள் அடிக்கிறதா?
1: கூட மாட வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க.
0: இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அடவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம்
1: வரேன்,
0: கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சினேகன் எவனாவது வந்துருவான்.
1: ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு.
0: திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு போனா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன?
1: ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி.
0: தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முழங்கா பொடியாச்சே, நெடியேறுமே நெடியேறுமே.
1: இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும்.
0: அது என்ன இப்ப சிக்கனம்?
1: ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது.
0: யார் அது மூணாவது ஆள்? யார் அது?
1: அதாங்க,
0: இத உண்மைய கூட சொல்ல மாட்டேங்கிறாள.
1: ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க.
0: மூணு மாசமா?

0: ஒன்னாரப்பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.
1: வாப்பாளையோ வாப்பாளையோ
0: வந்துட்ட. வா மச்சான் வா. ஒன்னாரப்பாட்ட ஊத்துக்கிட்டேன் கேளண்டா என்னோட பாட்ட.

ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ போல இருக்கு. அடையப்ப ராசா குட்டி ரோசா போல விக்க காரி நீ தாண்டி சிலுக்கு. ராசாவுக்கு வந்து கண்டா ஏதோ

0: கட்டேண்ட தாளத்த கைதை மூஞ்சில வச்ச அந்த கைய
1: வயத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஸ்பெஷல்ஸ் இருக்குன்னு தானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா

சக்கரவாட்டு குழம்பு பொண்டாட்டி.

மட்டும் அனுபவிப்போம், இதுக்கு என்னடி கேள்வி? சாராயம் சந்தாரம் வாமச்சவா வண்ணார பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளடா என்னோ.

0: சங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணிவிட்டேன், இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமாடா, கதையே காணமாடா.
2: என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
1: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
2: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
1: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
2: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
1: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர், அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
2: கிராமத்தை காட்டுறோம்.
1: ஏய், கிராமம்ங்கிறது லொகேஷன், அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
2: சரி காட்டுறோம்.
1: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ற. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போறியே. ச்சே, ஆஹா, ரொம்ப குளிக்கிற சீன் நீ எடுக்க போறேன். நான் வைக்க போற ஃப்ரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்லாம் ஆனந்த கூத்தாட போறானுங்க.
2: சார், ரொம்ப குளிக்காது.
1: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிட்டியா?
2: அது குளிக்காது சார்.
1: ஏன் குளிக்க மாட்டேங்கிறாங்க?
2: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கான், பச்சை தண்ணில குளிக்காதான், ஆவி பிடிக்கணுங்குது.
1: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு பிடிச்சி தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: தாராவானுக்கு பின்னால எத்தனை போனு எத்தனை புரோகிராம் டயர்டாயி போச்சுரா சாமி. டேய்
1: என்னண்ணே
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடிரா.
1: கொண்டு வரணே.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா. எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: எங்க ஊர்ல. ஐயோ கேப்பா தாதா முகரே பாரு.

0: நாது இரவனா
1: ரகசிய வரம்
0: பட்டத்தில் நிட்டா
1: தருகிற மரம்
0: ரீல சுந்தா
2: ரகசிய வர அத்தருகிற மரம் நீ அடிக்கடி பா
0: தரிகிறதும் தரிகிறதும்
1: பழமச்சு.

0: சுந்தரம், மணவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியெல்லாம் சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்ட. நீ
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு, அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற?
2: பின்ன என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் குட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்த அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை. உலக நுனிவேலுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவர் சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலயும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இது முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து, அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமானவங்க லைன்ல. அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
4: ஹாய் ஆண்டி, எப்படி
3: இருக்கீங்க பாருங்க. சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய்
4: பிரியா.
0: சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லு.
3: அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க, வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா.
2: எது டாவா
3: அப்படின்னு சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையில அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வந்து ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போகணும் இப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்கிட்ட கிடைக்குமா? அறிவுன்றது வேணா.
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வைய, வெத்தலை பாக்க வைய, வெங்காயம் வைய சொல்லிட்டு இருக்க, வெட்டி பேச்சு பேசாம போப்பா.
5: என்னங்க யஜமா திட்டுங்க?
6: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
5: அட அதான் பார்த்த.
6: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
5: தெரிஞ்சு போச்சுன்னா

0: ஒரு நிமிஷம், இவர் உங்களுக்கு ஒரே பையனாமா?
1: ஆமாப்பா.
0: அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போங்க.
2: நீங்க போங்க, நான் வரேன்.
0: பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். போங்க. எங்க இந்த பக்கம்
2: சாப்பிடுறதுக்கு?
0: ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?
2: கிளம்பிடுதா.
0: அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருதா?
2: போயிருவேன்.
0: வெக்கமா இல்ல?
2: இல்ல.
0: பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் நடக்கிற
2: போறதுக்கு தான்.
0: அப்ப போய்தான் ஆகணுமா?
2: ஆமா.
0: வேற வழியே இல்லையா?
2: தான் இந்த வழி இருக்கு.
0: நக்கலு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்க, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க.
2: அப்படிதான்.
0: அதையும் மீறி உன்னை தடுத்தா
2: கொலை பண்ணிடுவேன்.
0: ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே.
2: என்னடா
0: இல்ல, நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன்.
2: தெரியும் போடாடே.

0: எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இந்த டம்ளர் அண்டாவில் உள்ள தண்ணி எல்லாம் உடனடியா காலி பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இந்த பைப் ஓடிக்கிட்டு இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் கை கழுவாதீங்க, வேணா பார்சல் பேப்பர் எட்டாம் அடிச்சு அதுல தொடச்சுக்காங்க. சர்வே, இந்த தண்ணி லாரி வந்ததுன்னா தெருமுக்கிலேயே மடக்கி அப்படியே சிட்டி லிமிட் தாண்டி வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா எனக்கு தண்ணியில கண்டம். கேரி ஆன், ஹேவ் அ சீட். ஓகே, ஐ அம் ஹேவிங் அ சீட். ஏ ஓ, பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரி தண்ணியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இதை குடிக்கிறதுனாலதான் டிப்தீரியா, மலேரியா, பயரியா, டெங்கு ஜுரம், டொங்கு ஜுரம் எல்லாமே வருது. மூஞ்சா பாரு, குடிக்கலாம் பாரு. இத பத்து அநாத குழந்தைங்க சாப்பிடறத ஒரு ஆள் திங்கிறான். சாப்பிடறானா சண்டை போடுறானே தெரியல. மூஞ்ச பார்த்தா எட்டு கொலை பண்ண மாதிரி இருக்கிறான், ஆனா டிரெஸ் பார்த்தா உப்பு சத்தியாகிறதுக்கு போயிட்டு அப்படி இருக்கிற மாதிரி. யோ, உனக்கு எத்தனை வாட்டியா சொல்றது, இந்த மாதிரி தண்ணினாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அப்படியும் உனக்கு வேணும்னா வீட்டுக்கு பார்சல் எடுத்துட்டு போய் குடி, எம்முன்னாடி வச்சு குடிக்காத. இந்த தீவனத்துனா ஏன் விக்கல் எடுக்காது, ஏழது மறுபடியும் தண்ணி குடியா, எத்தனை வாட்டி சொல்றது குடியா பாப்போம். தண்ணியில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா?
1: எவ்வளவு பெரிய மோதிரம்
2: அண்ணா, ஏண்டா தண்ணியில உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா?
1: கேவலம் இல்லன்னா ஒரு பயம்னா,
2: அதுக்காக நான் குடிக்கிற தண்ணியில நீ ஏதாச்சும்
1: கைப்பிடுக்கிறேன் கைப்பிடுக்கிறான். யாரு குடிக்கிற தண்ணியா இருந்தாலும் அதுல எச்சிய துப்பி வச்சிருவேன்னா என் நிலைமை இப்ப
2: அப்படின்னா
1: எதா இருந்தாலும் பேசி தீத்துக்கலாம்னா
2: நீ பேசிட்டு நான் தீத்து. நீ போலீஸ்காரே அடிச்சிட்டியா? துப்பாக்கி
1: அதை பாருங்களா. ஐயோ, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துடா, தட்டி பிரச்சனை சட்டசபை வரைக்கும் கொண்டாடுட்டாங்கடா, வெளிநடப்பு செய்யறேன்.

0: இதுதாங்க என் ஜாதகம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லுங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் உங்களை கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு டப்பு டப்பு டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாமல.
1: பேரு கல்யாண சுந்தரம்.
0: ஆமாங்க.
1: அப்பா பேரு ஆறுமுகம்.
0: ஆமா.
1: அம்மா பேரு முனியம்மா.
0: கரெக்டா சொன்னியா.
1: அக்கா ஒருத்தர் இருக்காங்க. வயசு 47.
0: கரெக்டா சொல்றீங்க.
1: பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான்.
0: ஆமா.
1: பேரு கௌதம்.
0: கௌதம் கௌதம்.
1: வயசு 27.
0: ஆமா 27.
1: உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க.
1: 3வது குறுக்கு தெரு லேக் ஏரியா வள்ளுவர் கோட்டம் எதிர்புறம். டோர் நம்பர் 13. புதுசு 32.
0: ஆமாங்க.
1: மேல சொல்றேன் கேட்டுக்கோ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கிருக்க.
0: நீங்க என்னையா ஜோசியர். ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா
1: ரேஷன் கார்டு கொடுத்தா வேற என்ன சொல்ல சொல்ற?
0: ரேஷன் கார்டா?
1: பின்ன ஜோசியர்ட வரும்போது ஜாதகத்துக்கு பதிலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கியே, உனக்கு எல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்?
0: ஐயா தப்பு நடந்து போச்சியா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா.
1: உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன், உன் ஏரியாவில இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது.

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: முருங்கலா தோத்த ஒண்ணு
1: வேலைக்கு
2: சமாளிப்போம். எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம்
0: நாங்க. அதத்தையா கேக்குது, என்ன வேணும்?
2: ஒரே ஒரு காப்பி வேணும்.
0: ஒரு காப்பி?
2: ஆமா. ஓ, காப்பின்னு சொன்னோம்ல, மறுபடியும் இலைய போட்டு போறேன், ஊத்தியா நக்க போறோம், எடுத்துட்டு போயா.
0: இந்த ஆளுக்கு ஒரு காப்பி.
2: சாப்பிடறதுல ஏன்டா இந்த அழுத்த அழுத்துற? எப்படி சாப்பிட முடியும்?
0: நீ மட்டும் அந்த அழுத்த அழுத்துற, நான் அழுத்த கூடாதா? குடுக்கறத குடுத்துட்டு போயா.
2: நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ?
0: நொண்டுபுளி
2: பாண்டி, என்ன எந்த ஊர்ல இருக்க?
0: நான் தான் நம்ம ஊரை விட்டு வந்து மெட்ராஸ்ல செட்டில்
2: ஆயிட்டேன். என்ன வியாபாரம் பண்ற?
0: அது இங்க பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா.
2: பெரிய பெரிய பிசினஸ்? என்ன பிசினஸ் யா?
0: அது வந்து பல பல பிசினஸ் மா.
2: உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: இந்த அவன் பில்லு.
3: அட பாவி, தெரிஞ்சவன்னு அவன் பிள்ளை என் பேர்ல வாங்கினா 1570 ரூபாய்க்கு திருட்டு போயிட்டானுங்களே. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்?
2: பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றேன்றா. இவன் கூட சேர்ந்து செட்டாயி அப்படியே வண்டியை ஓட்டிட வேண்டியதா. அவன் புள்ள நம்ம கட்டிட்டா அப்படியே ஒட்டிடலாம். என்ன கையில
3: பில்லு?
2: அதுக்கு நீ வச்சிருக்க
3: கூடியா
2: குடுப்பா? என் பிள்ளையோட சேர்த்து போடுப்பான்.
0: நீமா?
2: என்ன நீயுமா? ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஒரு ஊருக்கு அறிங்க நம்ம ரெண்டு பேரும். உனக்கு நான் பிள்ளைக்கு ஒரு மனுஷன் மூஞ்சி முடிக்க முடியுமா? தெரியாத
0: பில்லு,
2: அறிவே இல்லப்பா உனக்கு.
0: 1573 தொழில் பண்ண
2: முடியுமா?
0: வெளியே போக
2: முடியாது.
4: நான் வராம வேற எவன் வருவான்?
2: அப்ப அந்த பூத்து
4: பூத்து என்னடா பூத்து? பூத்து கடை, பூட்டு கடை, பூ கடை, புடவை கடை, புண்ணாக்கு கடை, பொறிகடலை கடை, இப்படி பூனாவில ஏகப்பட்ட கடை இந்த ஊர்ல எனக்கு இருக்குடா.
2: சின்ன குச்சி எங்க ஊர்ல உலக்கே இருக்குடி.
4: உங்க ஊர்ல உலக்கே எல்லாம் இருக்குதா? இப்ப எக்கச்சக்கமா மாட்டலாம் பாரு. அந்த உலக்கைய கண்டுபிடிச்சது யாரு?
2: அட பாவி, தெரியாதனமா நான் ஒன்னே கண்டுபிடிச்சே பாரு.
1: என் புத்திய செருப்பாலேயே அடிக்கிறா, செருப்பாலேயே
0: அடிக்கிறேன்.
1: காப்பி காப்பியா காப்பி.

0: சொன்னா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா எனக்கு.
1: யோ, அதெல்லாம் கூலிக்கு ஆள் வச்சு தூக்கிட்டு போய, முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபாய் கொடுன்னு சொன்ன. இல்ல, இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால உன் மூஞ்சி எல்லாம் சதுர்க்க ஆக்கல.
0: தேங்காய்க்கு
1: வேலை எல்லாம் பண்ணிட்ட. யோ, கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன்.
0: என்ன யாருன்னு? 3000 சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேலையும் செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனல் ஆவறீங்க.
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு,
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வரண்ண ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா?
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வர்றேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன, கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வர்றேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல சரியா இல்ல, நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க?
2: சரிண்ணே, சரிண்ணே.
3: ஏய் பொம்மா.
0: அம்மாடி,
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு, நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு, பிச்சு புடி மிச்சு உன்னைய கொண்டாதாங்க.
4: சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன்
5: உன்னைய.
6: லாலா டோல் டப்பிமா கண்ணே கங்காமா.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

போடி உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துற மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூட்டா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு? எடுங்க
3: யோ சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
2: இல்லையே,
0: எனக்கே தோணலையா. நான் உன்கிட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துற மூக்கு குத்துற டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா குத்தல? நீங்க குடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். குடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: மரண பயத்துல கால் போயிடுச்சு ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதுமார்க்கு, டக் பேக்கு, இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இன்னும் அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா
3: ஆத்தா. பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்
3: ஆத்தா. ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது ஆத்தா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
0: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே.
0: என்னது, டாடாவா, டொயோட்டாவா, லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சர்க்கஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கியிருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

இறங்கிடும் வழி வழி துணை, வழிகளில் முளைத்திடும் விடு விடுதலை. பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன் நீ, நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா. வீரன் துறந்தரா.

0: என்ன சொல்ல வரேன்னா?
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஐ லவ் யூ தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அத எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது ஐ லவ் யூ தான் நீங்களே அப்படி நினைச்சுக்கலாம்.
1: இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததான் சொல்ல முடியலையே, அப்படி பண்றீங்களே.
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் ஐ லவ் யூ தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் குட் யூ திங்க் ஐ வாஸ் கோயிங் டு சே ஐ லவ் யூ?
1: ஓகே, நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா
0: இல்லையா? ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே, என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணாம் எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன ஐ லவ் யூ நான் எழுதி வச்சேன், டென்ஷன் வேண்டாம் நான் எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு எதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு?
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்ட என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க.
0: எப்படி?
1: ஐ லவ் யூ.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? ஐ அம் நாட் தட் கைண்ட்.
1: தென் வாட் கைண்ட் ஆர் யூ?
0: டேய், எங்க ஓடாதீங்க. நீ மேல மேட்டர்.
2: நீ
0: டேய்,
2: நீ
0: விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்ன பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கா மாதிரி இருப்ப, இப்ப என்னடா எப்படி
2: ஆயிட்ட? என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு எல்லாம் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்கணும் மேடம். பத்து குழந்தை அவங்க கேட்டுட்டாங்களே. சாரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா?
2: ஓ, சோ கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? டேய், இத பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்துடணும். பல மீட்டர் பேசணும்டா சிஸ்டர். நான் வரேன். ஏப்பா, ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

0: விட்டு போயிட்டான் பாத்தியா, நீங்களும் கிளம்புங்க, நான் அப்படியே தெரு தெருவா அலையறேன். பின்ன என்னடா இன்டர்வியூ இன்டர்வியூ போய் பாக்குறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா.
1: நீ ஏன்டா வேலை வேலை அலையற? நீயே சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே.
0: அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தான், இதை வச்சு ஆரம்பிக்கலாம். டேய், அந்த ஆட்டோவை காட்டி அதை ஓட்டலாமான்னு சொல்ல வந்தேன், ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்குச்சு. போங்கடா நீங்களும் உங்க அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னியே, செஞ்சியா?
2: இல்லடா, நேற்று உஷா சினிமா கூப்பிட்டான், போயிட்டேன்.
0: போடா நீயும் ஐடியாவும். நாயர், இவன் டீ நாய்க்கு ஊத்துங்க.
3: நாயர் கேன்சல்.
4: டே மனோ, காலையிலேயே டென்ஷனா இருக்கு.
0: பின்ன என்னடா உன் ஆளை பத்தின டீடைல்ஸ் கொண்டு வந்து தரேன்ட்டு உயிருள்ளவரை உஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க.
4: எனக்கு
1: என்னடா
0: ஒரு தேங்க்ஸ் சொன்னத போய் இவ்வளவு பெருசுபடுத்திக்கிட்டு. நேத்து எங்க வீட்டுல நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா போன என் ஒய்ஃபோட காலு என் மேல தற்செயலா பட்டுருச்சு. அதுக்கு போய் சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு கீழே விழுந்து அழுது புரண்டு.
4: அப்படியா?
0: ஆமா.
5: என்ன
0: தெரியாம பட்டுருச்சுடா?
5: இப்ப என்ன
0: மறுபடியும் தெரியாம பட்டுருச்சு?
5: இப்ப தெரிஞ்ச படம் பாருங்க.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறியா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரதுக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா
1: நினைக்கிறானுங்க. கேவலமானவன் சொன்னவனதான் ஞாபகம் வருது.
2: வணக்கம்.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
3: பட்டப்பாயில போய் சொல்லுங்களே சார், உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மால மாதிரி நிக்கிறேன் சார்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவனுக்கு ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கப்புறம் இவனை திருடன ஓடி துரத்தி புடிச்சாலும் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
3: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிற பொழுது ஐ அம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ சார்.
0: அதான் அவார்டு வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற பைப்பாடையா பரலோகம் போயிட போற?
3: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார்.
0: இன்சே இவன் அடங்க மாட்டான், இன்னொரு கையில சுட்டுருங்க. இன்சே
3: நோ நோ நோ, நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார், வஸ்தி போலீஸ் சார்.

0: I'm a bigger boy. Ayya, I'm a bigger boy. Rasa, you have to give me paisa. I'm a bigger boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாயி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் போட்டுறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட் இங்க போடுங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொறுத்ததுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டியும் முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரு, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ்.
1: இதெல்லாம் வேணாம் இப்ப, 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்ட போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டாருங்க. இவர் 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு, புரிக்கடா.
1: 10 பைசா போட்டதுக்கு 1 ரூபாயா?
0: பெக்கருக்கு போறது பெக்கர் பசங்க. I'm a beggar boy, I'm a beggar boy, you have to give me paisa, I'm a beggar boy. Hello brothers and sisters. Hello,
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொறுத்துக்க தம்பி.
0: Thank you old man. அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க.
2: I'm a beggar தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டுக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன்? ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு, இன்னைக்கு கலெக்ஷன் கண்ணமா பேட்டைக்கு தானா?

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ரே, நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துட்டீங்க.
3: ஆமா, புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை, பொது இடம். சரி, புது இடம். உங்க வைஃபைய மறந்துடணும்
3: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா தான் நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. I'm going.
1: இரு, ஏ சும்மா தலையட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறல நீ வா மச்சான்.
0: குட்டி சரக்கு,
2: குட்டி சரக்கு.
0: ஏதோ ஆவட்டும் மன் ஃபார் தி ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொளறது கேள்விகள் கேட்டாங்க.
0: ஏய், அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே, மூச்சு முட்டுமே.
2: ஏய், என்னடா சட்டை வைக்கற?
0: இதெல்லாம் போட்டுட எப்படி எங்க? இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவ கவ கவ கவ கவ.
2: இத அவுத்திட்டு நான் என்ன பண்றது? ஓகே. பாவிங்களா, இதான பிளான்.
5: ஆமா ஜாமி.
2: நான் வண்டில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே.
5: ஐயோ யோ யோ, வாய் அவளியா. யோ, வீட்டுல சொல்லிட்டீங்களா?
2: இரியா, அவங்க எங்கிட்டே சொல்ல, வீட்டுல எப்படியா சொல்லுவாங்க?
4: போகும்போது எங்க போறோம் கேக்கறேன்னு சொன்னேன் பாத்தியா? கெட்டது நடந்துருது.
5: கெட்ட வேற வந்து வந்து வந்து வண்டிய வரியா?
2: நான் ஏரோப்ளேன பாத்துர்க்கேன். இந்த ஆட்டோ தெரியும்.
5: எடிச்சதா பாலியா?
1: அவ்வளவு பெருசா அடிச்சிருக்கா?
0: ஐயோ, என்ன
4: மாமனார்?
0: ஓ மாமனாரா? நான் ஏ மாமனார் நினைச்சிட்டேன்.
5: யோ, என்னைய மாமனார்ட்டே நடக்கே மாமியார் விட்டுக்கே.
1: யோ, அவங்க கிட்ட போய் மாமனார் மாமியார்னு மாப்ளே?
5: நீ மட்டும் மாப்ளே இல்லமா?
1: பொண்ணு கேட்டு பாறியா, அவர் தான் மாப்ளே.
5: யோ, இடிச்ச கூட குடும் செஞ்சீங்க. வண்டி எந்தியா?
1: உன்னு தாயா? என்னது நீ எப்பயா சொன்னே?
2: அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்கு அரை நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி எங்கடா
5: வா. சரி,
2: இத சிக் வாடாக்கே.
5: கூடுதல் நிக்கிறாரு.
2: அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்க. வா
6: வாங்க பிரதர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க.
2: ஹெல்ப் பண்ணுங்க.
1: தண்ணி விடுங்களே, வீட்டோட போட்டோம்.
5: ஐயப்பா, ஐயோ ஐயோ, ஆட்டோ
6: அப்படிங்க. போங்க போங்க. ஆண்டே போடி, வண்டி அப்படியா? வண்டி அப்படியா?
5: ஆட்டோ
6: அப்படியே போய் சார்.
5: ஆட்டோ.
1: எனிவே, கூலி மிச்சம்
6: எல்லாம்
1: எல்லாரும் ஆத்துக்காரி கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. உங்களை தவிர ஏன்னா ஒய்ஃப் பிரிஞ்சிருக்க.
2: எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல முடியும்.
1: குழப்பமா இருக்க.
2: உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். இப்ப என்னுடைய ஒய்ஃப் கிட்ட ஏண்டா பின்னாடியே வரீங்க?
0: ஒரு கம்பெனிக்கு வேண்டா, நீயே பேசு. ஓகே, கம் ஆன்.
2: எங்க விட்ட?
1: இங்க.
2: இல்ல இல்ல இல்ல,
1: இங்க தானே.
2: இங்க. இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
1: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விடுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
1: அஞ்சு பேர்
2: இல்ல, என்ன சேர்க்காதீங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
1: அப்ப ஆறு பேர்.
6: ஆறாரு
1: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சிரமப்படுறீர்?
1: மாப்பிள, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிகிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க.
2: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
1: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
6: இருக்கு.
1: என்னது, நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா கட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன். வாங்க. சின்ன வயசுல நானும் பிகிர் அடிப்பேன், ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது. ஷவுட்டிக்கு கொடுத்து.
6: மாமா, உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
1: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்கவானா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்ல இல்ல.
1: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
2: உங்களை டிராப் எடுத்துக்குதான். உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
1: செம்மன் குண்டி. செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல தான் இருக்கு.
2: இருக்குது இல்ல?
1: ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
1: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற.
1: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம், அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்தின்னு இருக்கா.
1: ஓ, நன்னா பண்ணுவாளோ?
2: பாடுவாங்க, ஆடுவாங்க.
1: ஓ, பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: அம்மா, விதான்சோத வந்துருது, இறங்கிடுங்க. நெட்டு பா,
1: ஓட்டுமே வாசல்லே இறங்கிறேன்.
4: இல்ல, நேரா போனா ஹோட்டல் வந்துருமே.
2: இல்ல, வேணாங்கற.
1: வேண்டாம்
2: வேணாம்,
1: ஹோட்டல் நான் சாப்பிடணும். தலையெடுத்த பொண்ணாத்துக்கு போய் பொண்ணு கையால சாப்பிடுறேன். நேரா படுங்க. அதான் கெப்பன் முண்டிக்கு போ.
0: ஓகே, போட்டி போடுங்க,
1: போட்டி திருப்பிடாதே.
2: ஓட்டற
1: பாய்.

வஞ்சகம் உணவுன்சு வம்புத்தனம் ஏழவுன்சு வரட்டு கௌரவமும் அரட்டைகளும் பத்தவுன்சு எஞ்சியுள்ள தங்கமும் வைரமும் புஷ்பமும் பழுக்கும் குலுக்கும் மயக்கும் இனிப்பும் கசப்பும் எண்ணாயிரம உன்சு கலந்ததொரு பெண்ணடா அதை நம்பி கெட்டவர்கள் பல பேர்களடா அந்த ஸ்டோரி ரொம்ப நீட்டமடா அதை ஆறா

0: எனக்கு தெரியும், குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி என்ன, பாலும் கசந்து அடி படுக்கையும் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே, எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா.
1: தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே, எவ்வளவு கவலையில இருக்கு.
0: சரி பேரிக்கா மாட்டியா, நீங்க எங்க இங்க வந்த?
1: தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க வந்தேன்.
0: வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போறான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா.
1: நிறுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம உடந்த உடம்பு, எதையும் தாங்க. உங்களை மாதிரியா வா, சூதுவாது பிடிச்சுக்கிட்டு
0: இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பயன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொல்லு.
1: ஆனா சொன்னேன், இது பழைய பழமொழி.
0: பழமொழி ஏண்டா சொல்றீங்க? நாயங்களா, நானே இன்ன திருந்துறியாடா? புதுசே ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிர் எடுக்காதீங்களா?
1: வச்சிருந்தா கொடுங்க,
0: பழைய இருந்தா கொடுங்க. பிச்சு போடுவோம், உங்க சண்டை இது வேடா.
1: வெளியே போடுங்க, போமா.
0: போடா நாத, போட. தம்பி உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும்.
1: என்னன்னு எது
0: உத

0: முனுசாமி முனுசாமி
1: என்னையா
2: கொடைய
3: மழை பெய்தான்னு சொல்றியா?
2: இது மழை இல்லையா ஃபவுண்டெயின். அப்படின்னா
4: நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சா.
3: அப்படியே உள்ள ஏ துணியெல்லாம் துவச்சு குளிச்சுட்டு
2: வந்துடுறேன். இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா? குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல?
3: எவ்வளவு சொல்லு?
2: 10,000 என்
3: எண்ணு.
5: குன்றத்தில் கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
6: சொட்டாங்கி
5: உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்லை.

0: பெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு இவரு 200 ரூபாயோட வறுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாடே, ஊருக்கு போய் இருக்கிற மாடுகண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா.
0: யாரு?
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
0: கிடப்பேன்.
1: கோடம்பாக்கம், கொய்யாத்தோப்பாக்கம், காரப்பாக்கம், மாம்பழம், மயிலாப்பூர், ராமபுரம்.
0: ஆஹா, இந்த ஊர்ல காசுக்காக நாட்டை மட்டும் பிரிக்க மாட்டாங்கப்பா. நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு, வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதிய பாக்கலாம்.

0: ஓ குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன், வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து மூட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வெளிய வர
2: மாட்டேங்கிறான். சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
0: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
3: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப்
1: ஆகிறான். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லா இடத்துல கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க, ஆமா போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. இப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை போடுறது.
1: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல,
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
0: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கிச்சாமா.
0: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
0: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டல.
0: ஐயா, 10 ரூபாய் போட்டுவிட்டு என்ன 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி?
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற.
0: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில், தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
0: நாங்க ஏண்டா நடுச்சாம்பத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
4: எவன் ரத்த கைக்கு சாவது?
0: யாரா அவன்?
4: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
0: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையனை அனுப்பிடலாமா?
0: ஆமாங்க, பாவம் யாரு பத்த பிள்ளை தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுக்க ரத்தம் கக்கி கிளவன்ட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்லையா
0: குடும்பமே? வா, அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை போங்க போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலயா?
0: எங்கிட்ட போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த மாதிரி 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதான், திரும்ப வராது.
0: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற, காசை குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி சாவே.
0: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவேன். குடு.
1: போமாட்டேன்.
0: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறே.
1: உஸ்தார் பத்திரி ரைடு, வாச்சா பத்திரி சி.
0: இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
0: ஏய், நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ எம் எஸ்பேக்கா. ஐயோ
0: ஏய், என்ன கிளம்பிருச்சு ஐயா?

0: உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளி நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
1: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
0: ஆமா சார், நம்ம பேரை சொல்லுற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளி நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
1: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
0: மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு மனசு சுத்தமா இருக்கும் என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
1: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
0: படிக்க நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
1: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
0: இல்ல, நான் ஒயிட் பேர்ல பாத்திருக்கேன்.
1: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
0: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
1: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
0: சரி விடுங்க சார், பயிற்சி கரெக்டா என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன்.
1: ஓஹோ, அதான் கதராட கொடுத்திருக்கீங்களா?
0: பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்பெரிய சார்.
1: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே.
0: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க, உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
1: யார் இது நாகேஷ்?
0: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
1: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
0: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவரோட ஓர சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
1: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத்த வேணுமே. வச்சிருக்கீங்களா
0: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறேன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
1: நில்லுப்பா, என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார், டேக் யுவர் சீட்.
0: இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
1: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
0: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிற சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதத்தை நோக்கி அணுந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இல்லையே.
0: அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
1: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
0: அது என் அதிர்ஷ்டம் சார்.
1: ஏன்?
0: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
1: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
0: நான் வரேன் சார்.
1: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலாமா?
1: என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
1: 7465 நூத்துக்கு.

கல்யாண பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திர வானொலியில் கும்பிடு.

குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன். சரிகம பதனிசா சனிதப்ப மகரிசா சரிகம பதனி.

0: பருவகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
1: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
2: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருக வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
1: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
2: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளியில கொண்டாந்துருக்கணும். என்ன கோச்சுக்கிறாரயா, இத வச்சு என்ன சொல்ல போற?
1: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
2: சரி, எனக்கு என்ன சொல்ல போற?
1: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
0: போறேன். கேட்க மாட்டாங்க.
2: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு 3 வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே
3: தெரியுது.
2: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்ள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே 1 வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.
4: அப்படியே வச்சா
2: அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
4: என்னடா
2: பொசுக்குன்னு மரியாதை பேசிக்கிட்ட. ஏன்டா இங்க வந்து 4 சாய்சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்.
4: மரியாதை
2: இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச.
4: என்ன
0: இது என்ன
2: இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி?
0: சதாமுசேன் இல்லங்க.
2: சதாமுசேனா எவன் சொன்னா? என் காத்தாருக்கு பேர வைக்கல போப்பா.
0: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு.
2: தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு
0: போகாத,
2: நின்னா செருப்பு மேல வளர்ந்துருமே.
0: நல்லா இருக்கியா? ஏயா கழட்டுறது அன்றவரா? இந்த செருப்பு எடுத்துட்டு போயா?
2: செருப்ப எடுத்து குடுக்கியா? எறிறான் எவனுக்கா தெரியும்?
0: நில்லுன்ற இல்ல.
2: இந்த பாரு நல்ல மனுஷ மாதிரி நடிக்காத. ஐயோ இறங்கின பச்சிலே ஏத்தி விடுறாங்க. நல்லவன நீங்க தெரியாதவனா கட்டி போட்டு வந்து

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

0: இது என்ன மச்சான், இத கூண்டு கூண்டா போதே?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பான்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுலதான் குடம் குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி?
1: ஆமா, நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சான். மச்சான், நம்ம இங்க ஒரு படம் பிடிச்சிக்கலாம் மச்சான்.
1: இங்கயா? அதுக்கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
2: நயா,
1: எங்களை படம் அடியா?
2: ஆடிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்கோ, அதுக்குள்ளே போட்டு இருந்தா
0: கோவிச்சிட்டு போறாரு.
1: கோவிச்சிட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சிட்டியாம?
2: என்னையா போட்டோ எடுக்க மாதமா தோல்லையா கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருதுல்ல.
1: இது நல்லா இருக்க, என் முன்னாடி மேல கை போட்ட உனக்கே யாத்திரை வருது.
2: அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆள விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு?
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷ ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகு மாமா.
1: அப்படியா? முடிச்சாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முடிச்சாமி. இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: என் டிக்கெட் கொடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: ஹாய்
1: ஹாய் ஹன்சம்.
0: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன்?
2: யார் மண்ணி?
0: நானா? தொட்டி ஜெயா அண்ணன். பொட்டி ஜெயா.
2: எப்ப வந்த?
0: இப்பதான் வந்த.
2: லண்டன்ல இருந்து எப்ப வந்த?
0: நான் எப்ப போனேன் இப்ப வர்றதுக்கு? லண்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது.
2: லண்டன்ல குண்டு வைக்க போனியே, அதக்க.
0: குட் ஜோக்.
2: ஏண்டா குண்டு வைக்கிறது எனக்கு ஜோக்கா போச்சாடா?
0: இல்ல, நான் குண்டு வச்சதா நீங்க சொன்னீங்களே, அது ஜோக்.
2: நீ ராமன் வச்சிருக்க?
0: சரி வச்சிருக்க, அதுக்கு என்ன ஆதாரம்?
2: கான்ஸ்டபிள்.
0: அப்புறமா இதுல உடம்பு
2: உன் போட்டோ பார்.
0: ப்ளூ பிலிம். வரிசையா குத்தி
2: வச்சிருக்கேன்.
0: கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கடுவாச்சி காவியம் எழுதிட்டு
2: இருக்கீங்களா?
0: நான் அரெஸ்ட் ஆக போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க? போகாதீங்க, போகாதீங்க, அப்படியே இருங்க. நல்லா போக்கஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சி பழம் வச்சு மறைக்க மாட்டேன். ஒரு மெசேஜ் சொல்லணும். 1 செகண்ட். சும்மா ஸ்டைலு. இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரைய கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
2: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர். பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்ட்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீ இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊரே ஏமாட்டிக்கிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு கொடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையிலே எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வவுசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபரஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதனின் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சறாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான்.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அத்தா பண்ணுறது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில் வைக்கலாம்னு அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போகிறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமாக தொழில் தொடங்கலான்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்கே கொடுத்துருக்குற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உண்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து உன்னை நான் மீட் பண்றேன்.

0: என்ன கந்தன் கருணை படத்துல வர முருகர் மாதிரி சிரிச்சினே போறான். மண்டே சார்,
1: சாரி சார்,
0: வாட்டுன்ற ஒரே வார்த்தை கத்து வச்சு
2: நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். வைஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னான். பட் காலில் இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு 2 hours பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார்.
0: Thank you, chief.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்க வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல்
1: பண்றானுங்க.
2: நல்லா சர்க்கஸ் பண்ற மேம். நீ
1: யார பாத்திர பொக்க என்ன கையை
2: சும்மா நீட்டு, வெரி ஓல்ட் மேன்.
3: ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சிட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன காதல்ல பல கஷ்டங்களை தாங்கித்தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்? வந்ததுல இருந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான்.
3: என் ஃப்ரெண்ட் டாக்டர்.
1: ஐ அம் ஸ்டீஃபன் ஃப்ரம் கனடா. ஐ டோன்ட் நோ தமிழ்.
4: ஓ,
1: பாய்சன் அட்டாக்கிங், கலர் சேஞ்சிங், ப்ளீஸ் குவிக் ட்ரீட்மென்ட்.
4: ஓகே, டோன்ட் வரி, ஒரு டிடி போட்டா எல்லாம் சரியாயிடும்.
5: உங்களுக்கு எதுக்கு பா டிடி?
1: ஒருத்தன கோவத்துல புடிச்சு கடிச்சிட்டேன், அவன் விஷம் எனக்கு கேராம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் போடு.
5: இந்த வயசுல எதுக்கு பா ஊர் வம்பு?
1: என்னடா வம்பு? அவன் என் வயசை பத்தி பேசிட்டான்டா, கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் கப்பிட்டேன்.
5: நல்லா கவனிங்க சிஸ்டர்.
4: சார்,
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
1: அம்மா, லுக் ஹியர், லுக் ஹியர், லுக் ஹியர்.
3: தூரமிடா.
1: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர், இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்களை மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில
4: இருந்து. ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: ஊசியே குத்துல பெயின் இல்லையான்னு கேக்குறேன்.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.